0: ரக்கு பூட்டரமலகு
1: பாரி கடராதி சங் பிரபுடுரு தியானு நுனாஸ் காப்பியோலாசன் அரேங் புனிக்கு சங்கர்னு.